0: ti samsu aning im hu nge de na ki tan sin ki zhan dong mi bun tan zhang bo kang na hyo pe be po mo bun bun na ma yo wa ti bun ki xia le ngam ne yo wa ta ki chu ji mi du pie nem gu ti
1: ba ba la ni la kong kam san
2: bun ge ge wo yo za guo de ge ge geng ge qiao de de duo zhuo ka de ge bu yo a
1: la la ni la shu ju
2: 顾少主任顾把给拼凑的清平囊子被没完清平拿得整整齐松的那你赛武秀枪赛整整齐松的别看伊了啊嘞是呗他前呢我们的心下是羡慕伊呢那羡慕的那将佩慕囊呗那羡慕囊子我不拉输给嘿囊子哦哎你啦羡慕的擦了那写了个写到的那故事在里牛么的那送给齐中中那喊你羡慕的那趴下嘿看你羡慕
1: 这边拍拍碰碰停在心里啊我有这个感觉的人你写一点这样爱人啊
2: 拉丁拉丁哦当大的你了开上半米往前面打了送个拉丁也两天几个这边了半米往前不滚着去听